தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தத்துருக்கிட்டு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தத்துருக்கிட்டு தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தச்சனு தத்த தரித்த.